0: தேட்டதா தனக தின்னதா தேட்டக தின்னதா
1: தகுடு தகுடுடா தேட்டக தின்னதா
0: தா தா தா தேட்டக தின்னதா
1: தா தேட்டக தின்னதா
0: தேட்டக தின்னதா
1: தேட்டக தின்னதா.